குப்பந்தேமே தன்னும் உரான கொண்டனான் மேவுரி FM 89 ஐயோ கண்ட தேத்த குணாரியா தங்கிராக்கிக்கே மேவுரி FM 89 யபுபுசி குணான் நப்பி மேமே தவுவன பகத்திக்கிறவன் தமேவுரி யோன் நப்பி மேமே நான் தைனி மாக்குரி குறப்பா குண மேவுரி இங்கை சுசன் மேனம் தபனி குவத்தேமே தன்னும் உராமே ஏன் ஐயோ கண்ட குணம் அப்பி மேமே அரி யரினையன பைப்புக்கிம் தேங்கா பொங்கேன்